ஏதோ இல்லையிருக்காக ஒரு போக்கர் ஃபேஸ் நேச்சுவாங்க இருக்கக்கூடாது மேனாத்த உட்கார்ந்த மாதிரி விட்டு பிளச்சிங் பே டுடே ஸோ ஹிஸ் த ரிக்வஸ்ட் இஸ் க்ரப் மெல் ப்ரோக்கன் டவுன் மேன்.